அவனிசுகம்புலகல்லாடெடுமிக்கும் அவளுக்கு மிகி மேலி அடியே.